0: ஏற்படவும் வறட்சா சாத்தியத்தையும் வலியுறுத்தி கேந்திர சர்க்கார். கேரளத்தில் சக்தமாய மழை தொடரும். இந்த 11 ஜில்லகளில் மஞ்ச ஜாகிரத. கேரளம் கர்நாடகா லட்சத்தீபு தீரங்களில் மத்யபந்தனத்தின் விலக்கு. ஃபிஃபா லோககப் ஃபுட்பால் ப்ரீ குவார்ட்டர் மத்சரங்களுக்கு இன்று தொடக்கமாகும். ஆதிய ப்ரீ குவார்ட்டரில் கனட மொரோக்கோ நேரிடும். வார்த்தைகள் கழிஞ்சு, அடுத்த வார்த்தா பிரக்ஷேபணம் வைகிட்டு 6:30.
1: ആകാശവാണി 102.7 മഞ്ചേരി FM മലയാളത്തിന്റെ ഹൃദയതാളം.

0: சரி சிறந்த யோசனை தான், நல்லதொரு பெரிய சிந்தனை தான்.
1: ஏதோ மடையா இன்னும் மலையா, நாளை கோலம்பு கோலம்பு நோட்டி கட்டிகள் தூக்கி கட்டிய போரின் காரே, நாங்கள் நெத்திச்சு சீறி பயணம்
0: ஜோக்கி, எங்க ஜாக்கி நம்ம டயர் கண்டிஷனா, பாப்போம் இரு பாப்போம், இங்கு பிரேக் போட்டுடுங்க.

0: கட்டள சிங்க கட்டள சும்மா இருடில் நம்ம ராசா எந்த குதிரைக்கு எதிரி லக்கி ப்ளூ பிளாக்கி அவன் அடிச்சிடும் பரிசு நிறைய பட்டணம் சொந்தமாக்கி போட்டி கட்டு
1: கொண்டாட்டுகள் தூக்கி கட்டிய போரின் காரி நாடு நெத்திச்சு சீரிப்பாயல்ல.
2: ട്രെയിനും റെയിൽവേ സ്റ്റേഷനും പശ്ചാത്തലമാക്കിയ മറ്റൊരു ചിത്രമായിരുന്നു പാളങ്ങൾ. ഈ ഗാനരംഗത്തിലും ട്രെയിനിന്റെ സാന്നിധ്യമുണ്ട്. രചന പൂവച്ചൽ ഖാദർ, സംഗീതം ജോൺസൺ, ആലാപനം വാണി ജയറാം.

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி திருவனந்தபுரம். சாட்டர்டே நைட் ஃபீவர். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். The spectacular month of July, with its bright sunshine, monsoon showers, and lush green landscapes, has already arrived in its full glory. To add to this glory, here is Saturday Night Fever with its collection of enchanting tracks. Joining you tonight is Rekha Gs.